0: மகதா மேவன் விட்டு கொழும்பு ரிமான் பந்தனாகாரே ரந்தவா சின்னபவ பந்தனாகார திபார்த்துமே துவப்பவசனவா இப்ப பந்தனாகாரே என் வாட்வே தவத் ரந்தவியன் தச தினிக்குட்டு ஆசான பிரிசக் சமக ஒவ்வொரு ரந்தவா சின்னபவாய் பந்தனாகார ஆரஞ்சி மார்க பெவசுவே பார்லிமெண்ட் மந்திரி நாம ராஜபக்ஷ மகதாது ரந்தவா சிட்டினே எமவாட்டுவே பவ பந்தனாகார ஆரஞ்சி மார்க பவசனவா விவித சோதனாயடத்தே ரிமான்கில ராஜே சேவக்கியன் எம வாட்டுவே ரந்தவாசின்னு சிசு ரந்தவி அன்வனவா அல்லசோ தூஷண சோதனா விமர்சன கொமிஷன் சபா மகின் அத்தடங்கூட்டகாத் ரேணுக பெரேரா மகதா கொழும்பு பிரதான மகேஸ்ட்ராத் அதிகரணியட்டு இதிரிபத் கிரிமின் அணுத்துருவு லபனு விசினவனதா தக்வா ராட்சித பந்தனாகார கதக்கேருணா நீதி விரோதி லிசு பாஸ்ரத சந்தா மார்க தாவன பலபத்ரு லபாதீமே சித்திய கடதாளவு அல்லஸ் கொம்சும விசின் ஒஹு அத்தடங்கூட்டகனு லபுவா பசுகிய சமய அபராத பரீட்சண டிபார்ட்மெண்ட் சா போலீசிய வணி ஸ்வாதீன விமர்சனாயத்தனு தேசபாலக்ஞன்கே அவசியதா மத்து பிரகாஷ லபாகினிமே சாஸ்கிருத்திய வத்மன் ரஜய அவசன் கரத்தை மகஜன ஆரக்ஷக நியோஜமாத்திய நீதிஜ சுனில் வட்டகல மகதா பவசனவா ஏ அணுவ ஹிட்டப்பு விதாயக ஜனாதிபதி வருண்டமென்ம ஓனேம தேசபாலன அதிகாரியக்கட்ட அதாலவு கிசிது விசேஷ செலக்கில்லாக் நொதக்வனபவாய் நியோஜமாத்திவரையா பெவசுவே
1: සමහර උදවිය ඉන්නවා මේ රටේ නීතිය ක්‍රියාත්මක කරනකොට ඒ ක්‍රියාත්මක කරන ආයතන තමන්ගාවට ඒ ස්වාධීන ආයතන ගෙන්න ගන්න අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව තමන්ගේ ළඟට ගෙනල්ලා තමයි කට උත්තරේ දුන්නේ පොලිසිය තමන්ගාවට ගෙනල්ලා තමයි කට උත්තරේ දුන්නේ අද ඒක ක්‍රියාවලිය වෙනස් වෙලා හිටපු විධායක ජනාධිපතිටත් එකයි ඕනම දේශපාලන අධිකාරියේ ඉන්න කෙනෙකුට ඒ ආයතනයට යන්න සිද්ධ වෙලා තියෙනවා තමන්ගේ කට උත්තරේ දෙන්න විමර්ශන ක්‍රියාවලියට සහාය වෙයි ඒකට මුහුණ දී ගන්න බැරි උදවිය අද අද එක එක වෙට්ටු දම දම කිසි වෙට්ටුවක් වළංගු වෙන්නේ නැහැ. ඒ වෙට්ටුව අපි ගණන් ගන්නෙත් නැහැ. මේ රටේ විමර්ශන ආයතන ඒ වෙට්ටු දමන උදවියව ලංකාවේ හිටියත් විදේශයේ හිටියත් ලංකාවේ හිටියොත් 106 වගන්තියට අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව මා පොලිසිය නෝටිස් යවලා ගෙන්න ගන්නවා. විදේශයේ හිටියොත් අපි රතු වරෙන්තු යවලා ගෙන්න ගන්නවා.
0: மேரட் ஆர்த்திகய மேவனவிட்டு ஸ்தாவரத்தை மாவத்துட்டு பிவிசேத்தி பவ மேத்தகாலின ஆர்த்திக தர்ஷகவலின் பெண்ணும் கிரண பவ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக மகதா பவசனவா இம ஸ்தாவரத்தை மத்து ரட்டு பரிவர்த்தனிய யுகையக்கரா கிணையாம ரஜே அபேக்ஷா பவாய் ஜனாதிபதி வரையா பெண்வாதுண்டி ஏ மெரட்ட பெமின சிட்னு ஜாத்தியந்தர மூல்யார முதலே நியோஜித பிரி சமக ஜனாதிபதி காரியாலயதி பெவதி சாக்கச்சாவகதி எதி ஸ்ரீலங்காவ மேவனவிட்டு உதாக்கருகினி சுசேஷி ஆர்த்திக பிரகதிய ஜாத்தியந்தர மூல்யர் முதலே எகையமட்டல் அக்கலபவாய் ஜனாதிபதி மாத்தியான்ஷே சந்தஹான் கலே சஞ்சாருக்கு ஸ்ரீலங்கா கண்டாயம் சமக பெவதி பந்துவார விசை விச தேவன கிரிக்கெட் தரங்கே கடலு ஹைக்கின் ஜாய்கனியமட்டு எங்கலந்த கண்டாயம் சமத்துனா தரங்கே பிரதமேன் பந்துவட்ட பகரதும் ஸ்ரீலங்கா கண்டாயம் நியமித்த பந்துவார விசவசானே கடலு நவயக்தவி லக்னு 145 கிரஸ்கலா இங்கிலாந்து கண்டாயம் இம தரங்கே ஜெயகத்தே பந்துவார துலஹை எக் பந்துவ கவசானே கடலு ஹதரக் பவனக் தேவி லக்னு 146 கிரஸ் கர்கணிமீன்
2: நெட் நியூஸ் ஜனதாவ விஸ்வாச கரண சத்ய
0: நெட் நியூஸ் நிமாவ நெட் நியூஸ் மீலங்க பிரதான பிரவர்த்தி பிரகாஷ் 10:12 எதிக் பேன் பே பிரவர்த்தி பலாபுரத்து வண்ண மோதின் மோத வினாசுன அலுத்ம தொருத்துரு சந்தா நெட் நியூஸ் யூடியூப் நாளிக்காவட சா நெட் நியூஸ் ஃபேஸ்புக் பிட்டோட பிவிசென்ன நெதஹோத் நெட் நியூஸ் டாட் எல்கே அப்பகே வெப் அடவியட பிவிசென்ன
3: ඔබ වෙත ගෙන ආවේ දශක ගණනාවක් පුරා වේදනාවන් නිහඬ කළ සෑම ගෙදරකම සිටිය යුතු වෙද මහත්මයා සිද්ධාලේප
4: කාර්යක්ෂමව පොල් වලින් පොල් කිරි ගන්න ඔබත් පොල් බ්ලෙන්ඩර් කර භාවිත කරන්න පොල් බෑයෙන් පොල් ගෙඩියක කිරි ගන්න පොල් ගාලා බ්ලෙන්ඩර් කරන්න රසත් වැඩි සාක්කුවටත් වාසි පොල් සංවර්ධන අධිකාරියේ පණිවිඩයකි
5: FM 95 FM 94.8 Net FM Divine Pura Divine
6: Good morning. දැන් වෙලා උදේ 7:01

0: பிச்சோன ரெடி கிதி
1: மூட் க சில் கரன ஹேப்பி பில்லக ஜானி ஏக தே துனுமா.

0: ஹம்பாந்தோட்ட நெத் எஃப்எம் டிஜே நைட் ப்ரைம் கொலம்போ கொலம்ப மெத பேஸ்லைன் பாருட்ட இத்தா லங்கின் அபார்ட்மெண்ட் எக்கக் தென்னோபட்டாத் பிரைம் ரெசிடென்சிஸ் வெத்தி நொபவித்தட கெனையன கொலம்ப நவையேகி இதிவன் The Prime Colombo பாசல் ரோஹல் சாத் தைனிக் அவச்சுதா சியல்லட்டம வினாடிக்கே பயாய் ருப்பியால் மிலியன் ஹாதலிஸ் பாயே சிட்டேயலட்ட ஆடம்பரேன் கொலம்ப ஜீவாத் வென்ன அத்தம கதா கரான் பிந்துவை ஹத்சிய தாயை ஹத்சிய ஹத்தாத்தாய் துன்சித்திஸ்துன
1: பரம்பரா கணனாவாக் அப்பி உபவ பலகேன் போவா இயா மியான் உப்பினன பித்தியக் ඇතුලි තිබුණු අපේ නාමය උසස් තත්ත්වය ඔබ ඔබේ ජීවිතය තරම් විශ්වාස කළා දිනෙන් දින තාක්ෂණය ආරක්ෂාව ඉහළ නංවමින් ප්‍රමිතිය සහතික කළ ගිනි රැකවරණයේ ජාතික සුරක්ෂිතකරණය කැලනි ෆයින් ෂීල්ඩ් පර්පල් වයර් දැන් විලඳ පොලේ
2: තැඹිලි තෙල් කුකුම් පොත සුදු හඳුන් වෙනිවැල් අරූද සහ වදමල් අඩංගු පාරම්පරික ආයුර්වේද වට්ටෝරුවක් අනුසාරයෙන් සිද්ධාලේප කැකුළු බේබි සබන් බිරිඳ සමට හෙළ උසු රැකවරණය
3: මේක තමයි විස්තරේ දාන්න ඕන පත්‍රේ
4: කොල්ල කෙල්ල කොට යන

0: மந்தாரம் ரஹதாய் வினாடி தஹதுனாய்
1: அதமகன்னு போன் நிகாய் ஐ ஹெடரதானி விஸ்வாசே வங்க கீவை எக்க சிங்கா சிம்பல் பே இடடலோ தா டிக்க டிக்க கிவன் அதமகாக ஸ்மார்ட் போன் நிகார ரகன்ன
2: district 14 parang karuan 14 ekma kusalanayak janata manapein sahaj hakiyav kirulu palandina net fm dj night face to face attack show super 14 deveni vate atishay unsum utkarshavat palamu tarangaya gagal district gaya DJ Lucky J Samagin Hambantota District Aya DJ Victro Other Ran Naveta Obe Manapain Obe District Aya Jagrahane Karavanna Sudan Min Sitinna
3: Brought to you by
4: Real Tasty Manufacturers Seta Siak Subhavi Kamudravya Dagat Kaju Samiksha Kagil Scale Satulu Sielu Musupiri Velant Selmagin Real Tasty Binduaiti Satai Tunai Tunsia Suai Ekase Hatanavaya
5: Vasra Hatalis Paka Vishwase Samaga Dakune Advitiya Rasa Dilani Kaludodol Varga Rasak Rasa Rasakin Ekamu Hala Kyatin Dilani Kaludodol Pudgalika Samagama Hammantota Net FM DJ Night
1: ஹமகதரம் ஐ மேவட ஹிட்டட தாண்டே போன் எக ஹிட்ட முத மட கண்ணட வெண்ணே ஆ ஹிட்டனுமே அவிஸ்வாசை வக கீமை சிங்க இக்கே தியன்னே அதம கண்ண போன் எக ஐ ஹிட்டட தாண்டே விஸ்வாசை வக கீமை எக்க சிங்க சிம்பல் பே ஹிட்டடலோ தா டிக்க டிக்க கிவன் அதம வாகி ஸ்மார்ட் போன் எக அரகன்ன
6: பிரதீக்ஷாவ கெஸ்ஸ உன அங்க பத வேதனா துரன் கரன திவ்யமய ஔஷதய செவனகல மதுகா கெஸ்ஸட பனியா செவனகல ஆயுர்வேத நிஷ்பாதனய அப்பே வெந்தகம அப்பே உருமய 40 வசரக அபிமானய செவனகல ஆயுர்வேத பிந்தோய 47 31 33 540
7: අලුත්ම කඩම මිලක් කසකල ග්‍රීන් සුපර් විතින් හිතා ගන්න බැරි අඩම මිලකට දැන් පහඬ රැස්සක් ඔබත් අතමෑවිත් වෙනස වටහා ගන්න ශාකා මාතලේ අතුරුගිරිය මුල් ඒරියාව නාරම්මල ගනේ මුල්ල ගම්පොළ කසකල ග්‍රීන් සුපර් කසකල සමූහ ව්‍යාපාරයේ වෙතින්